0: கனகமணி காப்ப நின் கண்ணினாவே நின் கட கண்ணிலாரெழுதி கார்மஷி கூட்டு ஆம்பல்லூரம்பலத்தில் ஆராட்டு.
1: ഈ പാട്ട് പടത്തിലുണ്ടായില്ല, പക്ഷെ സി ഡിയിലുണ്ടായിരുന്നു.